தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிருகிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிருகிடு தத்தத்தரி ததன தஜ்ஜனு ததனு தத்தினி ததினி தஜ்ஜனு தத்த தரித தனத தனுத